0: ஒழுங்கா விளையல
1: விசாரிக்கலா மனல ரதா குருந்தான் தாட்டில குழி பட்டாரவலா மஞ்சவர்
0: எவ்வளோ மந்தனா சொத்தா தவளையில
1: பவானி விசாரிக்கல மனால
0: சசாது கொடா பெருளா மகாரி
1: ரதா குருந்தான் தாட்டில அத்தா அட்டுங்கா மனதா அம்பேதா தடகலி உனாதுல பிறகா போற பாக்கிரிய சோடு பசில்த்து
0: திரு சொத்தா மாத்ரா தாத்தி கேடலா
1: நாகவா மத்தி பசுனு பாக்கிரி மாக தூத்தே
0: அனை லாங்கினே வந்து खयाला
1: आई आपल्या राणीच बरोबर आहे म्हणजे खरंच आहे
0: होय होय
1: म्हणून गेला होता त्या ठिकाणी आला पळून मेरी का
0: स्वतःला